பூர்வீன பாருபார் தானிதா ததேரிதா பூர்வீன பாருபாவே எங்கலா ஹிமாலிதா குரு கருதே ஜி குணு காவி தேரோ நாம ஹே ஜோகி ஜோக சாதே பவுன சாதனா கிட்டே குபாத அரப் கே ஆர்பி அராதே தேரோ நாம ஃபார்சி ஃபரங்கி மான கல்தாரி கூரா சிடானே பச்சம கே பச்சமீ பச்சான நிஜ காம கே மரட்டா மங்கில் தேரி மனசு தபஸ்யா கர மரட்டா மங்கில் தேரி மனசு தபஸ்யா கர.